0: ഗെറ്റ് റിഡ് ഓഫ് ഓസ്റ്റിയോ ആർത്രൈറ്റിസ്, സ്ട്രോക്ക്, നീ പെയിൻ, ബാക്ക് പെയിൻ, ഷോൾഡർ പെയിൻ ആൻഡ് വേരിയസ് ജോയിന്റ് റിലേറ്റഡ് ഡിസീസസ് വിതൗട്ട് ദി നീഡ് ഓഫ് സർജറി. Get access to healthy Ayurvedic treatment at Ahalya Ayurveda Medical College Hospital, Palakkad. Contact 04923-226-888. Mobile 9496-000129.
1: ഓണത്തെ വരവേൽക്കാൻ ഏറ്റവും ബെസ്റ്റ് ടൈം, ജയലക്ഷ്മി ഒരുക്കുന്ന ബെസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൈം. നിങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ടവർക്കൊപ്പം ഈ ഓണക്കാലം ആഘോഷമാക്കൂ നമ്മുടെ ജയലക്ഷ്മിയിൽ. ജയലക്ഷ്മി ഇപ്പോൾ ബൈപ്പാസ് എറണാകുളത്തും.
2: എനിക്കൊരു പിടിവാശിക്കാരനായ അയൽക്കാരനുണ്ട്. കോളനിയിലെ എല്ലാവരും സോളാർ പാനലുകൾ സ്ഥാപിച്ചിട്ടുണ്ട്, പക്ഷേ വൈദ്യുതി ബിൽ പൂജ്യമാകുമെന്ന് വിശ്വസിക്കാൻ അയാൾ മാത്രം തയ്യാറായില്ല. അപ്പോൾ ഞാൻ അവനോട് പറഞ്ഞു, മോനെ, ഇതിന്റെ പേര് തന്നെ PM സൂര്യാഘർ മുഫ്ത് ബിജ്ലി യോജന എന്നാണെന്ന്. പിന്നീട് ഓരോരുത്തർക്കും വൈദ്യുതി ബിൽ പൂജ്യം വരാൻ തുടങ്ങിയപ്പോൾ അയാൾ പറഞ്ഞു, ഇനി ഇത് ഞാനും സ്ഥാപിക്കാമെന്ന്. PM സൂര്യാഘർ മുഫ്ത് ബിജ്ലി യോജന ചേരുന്നതിനായി രജിസ്റ്റർ ചെയ്യൂ PM സൂര്യാഘർ.gov.in. പണ്ടൊക്കെ ഗോപിമാമനെ വീട്ടുകാർ ക്ഷിപ്രഗോപി എന്നാണ് വിളിച്ചിരുന്നത്. കാരണം ലൈറ്റോ ഫാനോ വെറുതെ കിടക്കുന്നത് കണ്ടാൽ ഉടൻ അദ്ദേഹം എല്ലാവരോടും ദേഷ്യപ്പെടുമായിരുന്നു.
3: എടാ, നീ എന്തിനാ ഈ ഫാൻ ഓഫ് ചെയ്യാതെ പോയത്? ഇതിന്റെ കറന്റ് ബിൽ ആരടയ്ക്കും? നീ അടയ്ക്കും.
2: പക്ഷേ ഇന്ന് എല്ലാവരും അദ്ദേഹത്തെ ഗോപി കൂൾ എന്നാണ് വിളിക്കുന്നത്. കാരണം സോളാർ പാനൽ സ്ഥാപിച്ചതിൽ പിന്നെ മീറ്ററിലെ സൂചിയും സമാധാനമായി ഉറങ്ങുന്നു, ഒപ്പം ഗോപിമാമനും. PM സൂര്യാഘർ മുഫ്ത് ബിജ്ലി യോജന ഇന്ന് തന്നെ രജിസ്റ്റർ ചെയ്യൂ PM സൂര്യാഘർ.gov.in.
4: ഉങ്കൾ വാഴ്ക്കയിൻ ഒവ്വൊരു തരുണത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് സിൻസ് 1962.
5: ഇത് നമ്മ നേരം വിത്ത് RG ഹീറ ഓൺ അഹല്യ FM.
6: வணக்கம், வெல்கம். இது அகல்ய FM and this is RG ஹீரா வித் யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் அங்க சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஸ்பெஷல் மெமரி கிரியேட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் கல்யாணம். வெட்டிங்னா நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது பிரைட், க்ரூம், பியூட்டிஃபுல் சாரீஸ் இல்லை வேஷ்டி, ஃப்ளவர்ஸ், ஃபோட்டோகிராஃபி, யம்மி சாப்பாடு இல்லையா? ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ் வெட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 2 people கெட்டிங் மேரிட். அது ரெண்டு குடும்பம் சேர்ற ஒரு அழகான செலிப்ரேஷன். ஒரு வீடு சிறப்பால் நிறைகிற நாள், ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு நம்ம ட்ரெடிஷன்ஸ் பாஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். வெட்டிங் ஹால்குள்ள என்டர் பண்ணாலே ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இருக்கும்ல? நாதஸ்வரம் சவுண்ட், மல்லிகை பூ வாசம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிஸியாக ஓடிட்டு இருப்பாங்க, சின்ன பசங்க ஸ்டேஜ் பக்கத்துல ரன்னிங் ரேஸ் பண்ணுவாங்க, எல்டர்ஸ் பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, அது ஒரு ஃபீலிங். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, தமிழ் வெட்டிங்ஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அது ஒரு கஷ்டம் மட்டும் இல்ல, அது லைஃப் லெசன்ஸ் இருக்கு, ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த அழகான தமிழ் வெட்டிங் ஜேர்னில கொஞ்சம் டிராவல் பண்ண போறோம். நிச்சயதார்த்தத்துல இருந்து ஊஞ்சல், தாலி, சாப்பாட்டு, விருந்து, இப்படி ஒவ்வொரு ட்ரெடிஷனோட பியூட்டியும் அதோட மீனிங்கையும் கேஷுவலாக நம்ம பேச போகிறோம். ஸ்பெஷலி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வெட்டிங் சாங்ஸ் கூட இருக்கு. ஸோ இப்போ நாம அப்படிப்பட்ட ஒரு வெட்டிங் சாங் தான் கேட்க போகிறோம். சந்திரமுகி படத்திலிருந்து அண்ணனோட சாங், சூப்பர் ஹிட் வெட்டிங் சாங் தான் உங்களுக்காக முதல்ல நான் பிளே பண்ண போகிறோம். இது அகல்ய FM, திஸ் இஸ் RG ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நம்ம தமிழ் வெட்டிங்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற ட்ரெடிஷன் தான் ஊஞ்சல் செரிமனி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, வெட்டிங் ஹால்ல நாதஸ்வரம் மெலடிஸா பிளே ஆகுது, மல்லிகை பூ வாசம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சரௌண்ட் பண்ணிருக்காங்க, சென்டர்ல அழகா டெக்கரேட் பண்ண ஒரு ஊஞ்சல், அதுல பிரைடும் க்ரூமும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. எவ்வளவு பீஸ்ஃபுல் சீன் இல்ல? ஆனா இந்த ஊஞ்சல் ஜஸ்ட் போட்டோ எடுக்கிறதுக்காக இல்ல, அதுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் மீனிங் இருக்கு. ஊஞ்சல் முன்னாடியும் பின்னாடியும் ஆடி ஆடி போகும். அதே மாதிரி லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ் வரும். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணா லைஃப் ஸ்மூத்தா போகுங்கிறது தான் இந்த ரிச்சுவல் நம்மளுக்கு சொல்லுது. அதுக்கும் மேல லேடிஸ் எல்லாரும் ட்ரெடிஷனல் ஊஞ்சல் பாட்டு பாடுவாங்க, சின்ன பசங்க ஃப்ளவர்ஸ் பெட்டல் போடுவாங்க, எல்டர்ஸ் பிரைட் க்ரூம ஆரத்தி எடுத்து பிளஸ் பண்ணுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஊஞ்சல்ல பிரைட் க்ரூமுக்கு பாலும் பழமும் கொடுப்பாங்க. அது ஹெல்த் ப்ராஸ்பெரிட்டி ஸ்வீட் லைஃபோட சிம்பிள். இந்த செரிமனி பார்க்கும் போது ரொம்ப காமா இருக்கும், வெட்டிங் ரஷ்ஷுக்குள்ள இது ஒரு பீஸ்ஃபுல் பாஸ் மாதிரி. ஆனா இப்ப இருக்கிற வெட்டிங் ரஷ்ஷஸ்ல போட்டோகிராஃபர்ஸ்க்கு மத்தியில இது கொஞ்சம் டாஸ்க் தான். ஆனா இதுக்கெல்லாம் மீனிங் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். சோ போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் இந்த மொமெண்ட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணுவாங்க. பார்ட்டி சிரிக்கிறது, தாத்தா பிளெஸிங் கொடுக்கறது, பேரண்ட்ஸ் இமோஷனலா பாக்குறது, அதெல்லாம் லைஃப் லாங் மெமரி. சோ மக்களே, என்ன சொல்ல வரேன்னா, ஊஞ்சல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற மெசேஜஸ் ரொம்ப சிம்பிள். லைஃப் ஸ்விங் மாதிரி இருக்கும், பேலன்ஸ் பண்ணுனா அந்த ஜேர்னி பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். சோ இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். ஓம் சாந்தி ஓம் படத்திலிருந்து தட்டுங்கடான்னு ஒரு வெட்டிங் சாங் இருக்கு. சோ அந்த பாட்டு கேட்டுட்டு we will be right back. இது அஹல்யா FM and this is RG ஹீரா வித் யூ. ஸ்டே

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. கல்யாணத்துல இந்த மொமெண்ட் வந்த உடனே வெட்டிங் ஹால்ல இருக்கிற எல்லாரும் ஸ்டேஜ் பக்கம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா தாலி கட்டுற நேரம். தமிழ் வெட்டிங்ல இதுதான் மோஸ்ட் இமோஷனல் மொமெண்ட் நான் நினைக்கிறேன். நாதஸ்வரம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், தவல் சவுண்ட் ஹால் ஃபுல்லா கேட்கும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஃப்ளவர் பெட்டல்ஸோட அப்படியே ரெடியா வச்சிருப்பாங்க அவங்க மேல போடுறதுக்காக. அப்புறம் அந்த ஒரு நிமிஷம் க்ரூம் பிரைடுக்கு தாலி கட்டுவாரு. உடனே ஹால் ஃபுல்லா ஃப்ளவர் ஷவர், கிளாப்ஸ், ஸ்மைல்ஸ், சில பேரண்ட்ஸ் ஹாப்பி டியர்ஸ்ல இருக்கும். இந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கும் கூஸ் பம்ஸ் வரும். தாலினா ஒரு ஆர்னமெண்ட் மட்டும் இல்ல, தமிழ் கல்ச்சர்ல அது ஒரு கமிட்மெண்ட், ட்ரஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, லைஃப் லாங் கம்பானியன்ஷிப்போட ஒரு சிம்பிள். தாலி டிசைன் கூட கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஆனா மீனிங் மட்டும் ஒண்ணுதான், இனிமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லைஃப்னு. சினிமால எவ்வளவு வெட்டிங் சீன்ஸ் பார்த்துருப்போல, ஆனா ரியல் வெட்டிங்ல அந்த இமோஷன்ஸ்க்கு ஈக்குவலே இல்ல. ஸ்பெஷலி பிரைடோட பேரண்ட்ஸ் முகத்தை பாருங்க, சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் இமோஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ப்ரைட் இருக்கும், எல்லா ஃபீலிங்ஸும் ஒரே நேரத்துல. அதனால தான் இந்த மொமெண்ட மங்கள நேரம்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் லைஃப் மங்களமா வரணும் அப்படின்னு தான் யோசிப்போம், ஆனா சில வெட்டிங்ஸ் எப்பவுமே ஹாப்பியா இருக்காது. ஸோ அந்த டைம்ல அதை செப்பரேட் பண்றதுல பிரச்சனை எல்லாம் இல்லை, அதுவும் கூட நார்மலைஸ் பண்ற மாதிரி ஒரு சொசைட்டில தான் நாம இப்ப இருக்கு. ஆனா நான் சொல்ல வர்றது, அந்த தாலி கட்டுற மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல். அது கரெக்டான சாய்ஸ், அது கரெக்டான ஒரு பார்ட்னரை நீங்க தேர்ந்தெடுத்துட்டேன்னா அது ஈஸி தான். பிகாஸ் அது ரெண்டு ஹார்ட் மட்டும் சேர்ற மொமெண்ட் இல்ல, ரெண்டு ஃபேமிலி சேர்ற மொமெண்ட். ஸோ அதை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கத்தி படத்துல இருந்து ஒரு வெட்டிங் சாங், ஒரு பாலம் சாங் இருக்குல்ல, அதை கேட்டுட்டு we will be right back. இது அஹல்யா எஃப்எம் and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തമിഴ് വെഡിങ്ല താലി കട്ടുന്നത് മുടിഞ്ചിടിച്ചു. ഇപ്പൊ അടുത്ത ബ്യൂട്ടിഫുൾ ട്രഡീഷൻ എന്ന സപ്തപടി அப்படின்னா செவன் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செரிமனி பாத்திருப்பீங்கல்ல, பிரைடும் க்ரூமும் சேர்ந்து 7 அடி நடப்பாங்க. சரி, க்வெஸ்சன் என்னன்னா, ஏன் 7 ஸ்டெப்ஸ்? அது ஜஸ்ட் ட்ரெடிஷன் இல்ல, எவ்ரி ஸ்டெப் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராமிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் வாழணும். செகண்ட், ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கணும். தேர்ட், ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். Fourth, respect each other. And fifth, children and family blessings. Sixth, health and peace. Seventh, lifelong friendship. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, மேரேஜ்னா ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நம்ம கல்ச்சர் ரொம்ப அழகா சொல்லுது. லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வரும், சக்சஸ் வரும், ஃபெயிலர்ஸ் வரும், ஆனா இந்த 7 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. வாக் டுகெதர் பட் டோன்ட் வாக் அலோன். நம்ம தமிழ் வெட்டிங்ஸ்ல ஒவ்வொரு ரிச்சுவலும் ஒரு லைஃப் லெசன் தான். சப்தப்படி சொல்லுது, லவ்னா ஹேண்ட் பிடிக்கிறது மட்டும் இல்ல, சேம் டைரக்ஷன்ல சேர்ந்து நடக்கிறது. சோ இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இது நெக்ஸ்ட் பார்ட்டோட டைம். தர்பார் படத்துல இருந்து டும் டும் டும் டும் அந்த பியூட்டிஃபுல் வெட்டிங் சாங் இஸ் கமிங் ஃபார் யூ. திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെഡിങ് മുടിഞ്ചതും എല്ലാരും ഫസ്റ്റ് കേക്കിற கேள்வி என்ன? சாப்பிட போலாமா? தமிழ் வெட்டிங்னா விருந்து இல்லாம கம்ப்ளீட் ஆகுமா? சான்ஸே இல்ல. பனானா லீஃப் நீட்லி போடுவாங்க. கெஸ்ட் உட்கார்ந்த உடனே சால்ட், பிக்கல், பொரியல், கூட்டு, அவியல், அப்பளம், சாம்பார், ரசம், மோர், பாயசம், ஆஹா, லீஃப் ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பனானா லீஃப்ல சாப்பிட்றதுக்கு சயின்டிபிக் ரீசன்ஸும் இருக்கு. எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஹைஜீனிக், ஹாட் ஃபுட் சர்வ் பண்ணும்போது லீஃபோட நேச்சுரல் அரோமா ஃபுட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். அதை விட பெரிய ட்ரெடிஷன் என்னன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. கொஞ்சம் இன்னும் சாம்பார் வேணுமா? பாயசம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணட்டுமா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் கல்ச்சரோட ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. விருந்துனா ஃபுட் மட்டும் இல்லை, அது அஃபெக்ஷன், ரெஸ்பெக்ட், அது நீங்க வந்ததுக்கு நம்மளுக்கு சந்தோஷங்கிற வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங்ல. அதனால தான் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, விருந்த உம்பல் தான் சிறந்த பண்பு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கெஸ்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். சிலிண்டர் ஒரு காதல் படத்திலிருந்து கும்மியடி சாங் கேட்டுட்டு we will be right back and this is Ahalya FM and this is RJ Hira with you. Stay tuned. அம்மி மிதிச்சாச்சு
1: அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்படி தட்டுங்கள்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെഡ്ഡിങ്ല എല்லாமே ഇമോഷണലா இருந்த போர் அடிக்குமே அதனாலதான் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் ஒரு சூப்பர் ஃபங்க்ஷன் ரிச்சுவல் கிரியேட் பண்ணிருக்காங்க. நலங்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செரிமணி. பிரைடும் க்ரூமும் கேம்ஸ் விளையாடுவாங்க. ரிங் ஃபைண்ட் பண்றது, கோகனட் ரோல் பண்றது, ஃப்ளவர்ஸ் த்ரோ பண்றது, எல்லாரும் சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் இந்த கேம்ஸ்? சிம்பிள் ஆன்சர், ஹைஸ் பிரேக் பண்ண. மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜஸ்ல பிரைட் க்ரூம் ரொம்ப ஷையா இருப்பாங்கல்ல, நலங்கு ஹெல்ப்ஸ் தெம் டு ரிலாக்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணுவாங்க. ஃபுல் லாஃப்டர், ஃபன், நோ டென்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மெசேஜ் என்னன்னா, மேரேஜ்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முக்கியம், ஆனா ஹாப்பினஸும் ஈக்குவலி முக்கியம். லைஃப்ல சிரிக்க மறந்துடக்கூடாதுல்ல, அதுதான் நலங்கு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்றது. ஸோ மேரேஜ் ஜேர்னி சீரியஸா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் ஃபன் இருந்தா தான் மெமரிஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். So, Dharala Prabhu padathil irundha title song kettittu we will be right back. Idha Ahalya FM, idha namma neram. Stay tuned with RJ Heera.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. സോ ഇന്നിക്ക് നമ്മ പേസിനത് തമിഴ് വെഡിങ് ട്രഡീഷൻസ് പറ്റി. നിശ്ചയദാർത്ഥം, ഊഞ്ചൽ, താലി, சாப்பாடு வைக்கிறது, விருந்து, நலங்கு, ஒவ்வொரு ட்ரெடிஷனும் ஒரு அழகான மீனிங்கோட நம்ம கல்ச்சர்ல இருக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், லைஃப்ல எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்து சூஸ் பண்ண மாட்டாங்க. சிலருக்கு கிராண்ட் ட்ரெடிஷன் வெட்டிங் பிடிக்கும், சிலருக்கு சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க, சிலர் எக்கோ ஃப்ரெண்ட்லி வெட்டிங்கை சூஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்சஸ் இருக்கு, அதுவும் ரொம்ப நார்மல். அதே மாதிரி லைஃப் எப்பவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி போகாது. ரிலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம், சில மேரேஜஸ் கண்டினியூ ஆகலாம், சில மேரேஜஸ் டிவோர்ஸ்ல முடியலாம். அதையும் இந்த சொசைட்டி இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எந்த டைப் ஆஃப் வெட்டிங் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம், ஒரு ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், கைண்ட்னஸ், ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறது. அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன். வெட்டிங் கிராண்டா நடக்கிறது விட அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா நடக்கிறது தான் முக்கியம். அதனால நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணினாலும் அன்பு, நம்பிக்கை, மரியாதை, கமிட்மெண்ட், இந்த வேல்யூஸை மட்டும் எப்பவுமே கேரி பண்ணுங்க. இந்த அழகான பயணத்துல என்னோட கூட வந்தவருக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் ஆர் ஜி ஹீரா சைனிங் ஆஃப். அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ லாஸ்ட் சாங், நம்ம கடைசி சாங் வந்து பெங்களூர் நாட்கள் படத்துல இருந்து தொடக்க மாங்கல்யம்னு ஒரு ஹிட் சாங்கோட இந்த ஷோ இஸ் கமிங் டு அன் எண்ட். சோ பை பை, டேக் கேர் அண்ட் love you all.